உனக்கிற உரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் உன்னா பேசணும், அடி அதனால கண்ணுக்கு முன்னிக்க வேணும். உனக்கிற உரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் உன்னா பேசணும், அடி அதனால கண்ணு

தசாதி ஒன்னப்பு பொத்தி படுத்தாலும் உகவில்லை ஓத்திருப்பு. தப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னப்பு பொத்தி படுத்தாலும்.

நீ இருந்த பாதுவும் மடி நித்தம் ஒரு பாட்டையிலுத நீ இருந்தா நீ இருந்தா நீ இருந்த பாதுவும் மடி நித்தம் ஒரு பாட்டையிலுத கண்ணால் கண்டா அடியை கண்ணால் கண்டா பின்னால் வரையிற பக்கம் வந்தாக்க.